பேரோட சால்டா லக்லகு க்ரயோ அக்கு கேப்டன் ஜோஸ் அக்னுருக்கு கேப்டன் ஜேஸ் தவனிகன் ராஜித் லக்லகு ரன் சால்டா இதி சாந்தா நச்சமகாசி கங்கின் ப்ரோவுண்ட் ரிங்கன் சர்வுண்டி லக்லகு ரன் சால்டா இதி கயங்குண்டி லக்லகு ரன் சால்டா இதி ரை சமா கோடா சால்டா லக்லகு ருபுகோ ஏங்கன் ஒபமித்தியா டனக்கித் நோனா Gaya-gayanguni iti sabudingan tapenutu kedudukan lagu-lagu dan carta setiap minggu. Namun ni, bipikil dia penuponan, video ingat klik, asal ingat daipuan, sikian dingan-dingan atau nyaan guru sinokingan. Nama dua, odi ke Facebook rasmi YFM Bedoyo. Nama taruh, kalik lagu-lagu teraan dengan guni. Nama empat, asal ingat matapun, klik like dari buah atun lagu ino. Asal boh, tanya sebab ingat mulai dumadingan saat pilih lagu-lagu dan uluk carta lagu Bedoyo. Pak Natong ye, makin ada di komen dong. Terima kasih sebab ingat bersama Rekoi dan program carta lagu-lagu Bedoyo.